0: 可是没那么乖巧，而且我娘又那么的溺爱她。如果不是你去教导她的话，这个孩子就会变成一个骄纵的女孩。老太太就这么一个孙女儿，不宠爱她，宠爱谁呀？其实，古老太太也经常会教导蔷薇做人的道理的。蔷薇这么懂事。 真的都是古老太太的功劳。不管怎么样，锦衣，谢谢你。
1: 站住！想不到你小子还挺耐打的，昨天被我们打成这样了，今天居然还能来学校。你们想怎么样？我们不想怎么样，只想这样吧。我们早上没吃早餐，现在饿了，要不你把你的早餐给我们，我们就放过你。你看。
2: 我说的没错吧？这小子的早餐还挺洋气的。
1: 不错嘛，我可以走了吗？走走走走走。走。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。 哎呀，老头子，这有什么事非要出来说，还这么正式？你说呀。
2: 哎，也没什么，我就是想跟大伙说，我决定让忍冬去城里当佣人。
1: 啊？什么？哎，不可以，不可以，他去当佣人，那家里的活谁干呢？谁做饭？谁洗衣服啊？
2: 那就是你啊，你干得挺好。
1: 那谁采药呢？
2: 我上山采去。
1: 哎呀，你不是腰疼吗？
2: 我腰没事，这段时间养的也差不多。要真要有问题了，家平不还在呢？
3: 我？哎，爹，我可不能去，我还得上学呢，我没法陪您去。不去不去。
2: 来，你过来。现在行不行？你们呢？还有意见吗？啊，不说话就是没意见。那既然大家都没意见，那这个事儿就这么定了。
4: 爹，我求求你，您不要赶我走。爹，
1: 就是啊，老头子，求求你了。
5: 爹，你能跟
2: 姐姐走吗？闭嘴。这个家现在还是由我说了算，就这么定。
4: 哎，爹，爹，爹，爹，爹，我求求你，你不要去，你不要赶我走，爹，爹，求你不要赶我走，我会听话的，爹，爹，不要赶我走，我会听话。
2: 救了！你说的没错，我就是讨厌你。我不愿意看见你，每次我看见你的时候，我就想起你偷吃了我的百年和寿果。你吃掉了我的好日子，毁了我的一辈子，你知道吗？所以我恨你，我要让你去当佣人，去挣好多钱来偿还我，偿还我的好日子，明白吗？
4: 爹，
2: 明白吗？告诉我，明白吗？明白吗你？
6: 郑定，
1: 等等，你为什么一看到我就要走啊？
3: 有事吗？